பைகள் முனி நான் மூமன் நான் திடமா மூமன் நான் நும்பு புகழ் ரூக பாகுனியான் நான் கிட்ட போல் நான் பஞ்சலாம் Hello, welcome. Nga Wal Mamalay from the Gidabul Nation, Gumbaga Nation, and the Banyalang Nation.